அம்மா முத்தாத அவன் கையில் சிக்கொண்ட மனுஷ ஹெல்டன் லாக அக்கொன் அல்லே குனிக்கிட்ட.